0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 6ம் மற்றும் 7ம் நாள் நிகழ்வுகள்.
2: June 12 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இறுதி நாளை கேனரி தீவுகளின் டெனரிஃப் பகுதியில் நிறைவு செய்துவிட்டு இன்று இரவு ரோம் நகருக்கு புறப்படுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கடல் வழியாக புலம்பெயர்ந்து வரும் அகதிகளின் நிலையை நேரடியாக கண்டறியவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவுமே திருத்தந்தை அவர்களின் இந்த இறுதி நாள் பயணம் அமைகிறது. இன்று காலை மணி 8:30 கிராண்ட் கனாரியாவில் உள்ள காண்டோ விமானப்படை தளத்திலிருந்து திருத்தந்தை தனி விமானம் மூலம் டெனரிஃப் தீவுக்கு புறப்படுகிறார். சரியாக 40 நிமிட பயணத்திற்கு பிறகு காலை மணி 9:10 டெனரிஃப் நோர்டே லாஸ் ரோடியோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் திரு அவை தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காலை மணி 9:30 லாஸ் ராய்சஸ் புலம்பெயர்ந்தோர் மையத்திற்கு செல்கிறார். அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் அகதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு தஞ்சம் புகுந்துள்ள அவர்களுக்கு தனது ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து காலை மணி 10:10 பிளாசா டெல் கிறிஸ்டோ தே லா லகுனா என்ற பொது சங்கத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு புலம்பெயர்ந்தோரை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். மதியம் மணி 12:15 இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக சாண்டா குரூஸ் தே டெனரிஃப் துறைமுக பகுதியில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க பொதுமக்கள், மாலுமிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொள்கின்றனர். கடல் பயணங்களின் போது உயிரிழந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பு இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்து கொண்டு மதியம் மணி 2:30 மீண்டும் டெனரிஃப் நோர்டே சர்வதேச விமான நிலையத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு அவருக்கு அதிகாரப்பூர்வ அரசு விடைபெறும் விழா நடத்தப்படுகிறது. பின்னர் மதியம் 3 மணிக்கு டெனரிஃப் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி நாட்டின் ரோம் நகருக்கு புறப்படுகிறார். சுமார் 5 மணி நேர வான்வழி பயணத்திற்கு பிறகு ரோம் நேரப்படி இன்று 8:10 ரோம் பியூமிசினோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். இதன் மூலம் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பெயின் மற்றும் கேனரி தீவுகளுக்கான திருத்தூது பயணம் இனிதே நிறைவடைகிறது.
3: June 11 வியாழக்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளின் லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், இருபால் துறவியர், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் மீட்பு பணி பணியாளர்களை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அன்பான வரவேற்பிற்கும் உங்கள் நம்பிக்கையின் சாட்சியத்திற்கும் திரு அவையின் வாழ்விற்கான உங்கள் அர்ப்பணிப்பிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் சமூகங்களில் நம் காலத்து மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைகளையும் அதே போல் போராட்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு துடிப்பான வாழும் திரு அவையை நாம் காண்கிறோம். நம்பிக்கையில் ஒரு சகோதரனாகவும் பணியாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஆயனாகவும் நான் உங்களிடையே வந்திருக்கிறேன். திரு அவையை நமது மூளைக்கல்லாக்கிய கிறிஸ்துவத்தின் மேல் ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் முழு உடலின் நலனுக்காக நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான கொடைகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. நமது வேறுபாடுகளை மதித்து பொதுவான நலனை நாடி ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் நாம் அன்பின் நாகரிகத்தை உருவாக்குபவர்களாக மாறுகிறோம். இன்று நமது கிறிஸ்துவ பயணத்திற்கு அவசியமான 2 முக்கிய மனப்பான்மைகளை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்வது. கடலால் சூழப்பட்ட தீவுகளில் வாழும் உங்களுக்கு பயணங்கள், சவால்கள் மற்றும் எல்லைகளின் அர்த்தம் நன்றாகவே தெரியும். கடல் என்பது நம்பிக்கையையும் அதே வேளையில் நிச்சயமற்ற தன்மையையும் குறிக்கக்கூடியது. இவ்வுலகமாகிய கடல் நமக்கும் நமது விண்ணக தாயகத்திற்கும் இடையே எல்லையாக நிற்கிறது. அதை நாம் கடந்து கரை சேர கிறிஸ்துவின் சிலுவையே வழி என்று புனித அகுஸ்தினார் நமக்கு நினைவூட்டுகிறார். புனிதர்கள் இந்த உண்மையை உணர்ந்திருந்தார்கள். வாழ்வின் புயல்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து சிலுவையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவரிடத்தில் அமைதியையும் பலத்தையும் கண்டடைந்தனர். அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நமது சிலுவைகளை நம்பிக்கையோடு சுமக்கவும், துன்பம், தனிமை, வறுமை அல்லது இன்னல்களால் பாரம் சுமப்போருக்கு உதவவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தேவையுள்ளோருக்கு நீங்கள் செய்யும் தாராளமான சேவைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது, ஆழமான நற்கருணை ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பது. நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகும். அங்கேதான் நாம் கிறிஸ்துவத்தை சந்திக்கிறோம், அவருடைய அருளை பெறுகிறோம், மேலும் ஒரே விசுவாச குடும்பமாக ஒன்றிணைக்கப்படுகிறோம். நற்கருணை வழிபாடு மற்றும் ஆராதனை மூலம் நாம் கடவுளோடும் ஒருவரோடு ஒருவரும் இணைந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். இந்த இணைப்பானது இயற்கையாகவே நம்மை பிறர் அன்பிற்கும் தாராள மனப்பான்மைக்கும் வழி நடத்துகிறது. கிறிஸ்துவுடனான நமது இந்த இணைப்பு பிறர் மீது, குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் நலிவடைந்தோர் அனைவர் மீதும் நாம் காட்டும் அக்கறையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறும் அன்பு, விருந்தோம்பல், செவிமடுத்தல், இரக்கம் மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும். கனாரியா தீவுகளின் அன்பான திரு அவையே, கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருங்கள். உங்கள் பயணத்தை துணிவோடும் நம்பிக்கையோடும் தொடருங்கள். தூய ஆவியானவர் உங்களை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் பலப்படுத்துவாராக. கடல் விண்மீனான தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாத்து தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வாராக.
2: ஜூன் 11 வியாழன் அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள கிராண்ட் கனாரியா விளையாட்டரங்கில் திரு இருதய ஆண்டவர் பெருவிழாவை முன்னிட்டு அங்கு இடம்பெற்ற திருப்பலிக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை.
4: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் முடிவில் இந்த பலிபீடத்தின் முன்னால் கூடியிருக்கும் நாம் இந்த மண்ணில் நடந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கடலில் தங்கள் உயிரை இழந்த நம் சகோதர சகோதரிகளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களை ஆண்டவரின் இரக்கத்திடம் ஒப்படைப்போம். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வழியும் இரக்கம், பரிவு மற்றும் அன்பில் நாமும் பங்கு பெற தேவையான அருளை வேண்டுவோம். மனித குலத்தின் மீதான கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இந்த திரு இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பு தகுதியினாலோ அல்லது சலுகையினாலோ பெறப்பட்டதல்ல, மாறாக முற்றிலும் இலவசமாக நமக்கு வழங்கப்பட்டதாகும். நாம் அதற்கு பதில் அன்பு செலுத்த தவறினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கைமிக்க அன்பு அது. இயேசுவில் இந்த தெய்வீக அன்பின் முழுமையான வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். புறக்கணிப்பு, துன்பம் மற்றும் தியாகங்களுக்கு மத்தியிலும் அவருடைய திரு இதயம் உறுதியாக நிலைத்திருந்தது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்வின் ஒரு புதிய வழியை கண்டடைகிறோம். அது தோழமை, சேவை மற்றும் தியாக அன்பை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பிற்கு நாம் காட்டும் பதில் அன்பானது நம் சகோதர சகோதரிகளின் மீது, குறிப்பாக ஏழைகள், நலிவுற்றோர் மீதும், நமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்கள் மீதும் நாம் பொழியும் தியாக அன்பின் வழியாகவே அது வெளிப்பட வேண்டும். இந்த தீவுகளில் இந்த அன்பானது விருந்தோம்பல், ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் தாராளமான சேவையின் மூலம் கண்கூடாக தெரிகிறது. உண்மையான பிறர் அன்பு என்பது உடனடி தேவைகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக முழுமையாக மலரும்படி அவர்கள் தங்கள் நம்பிக்கை, மாண்பு மற்றும் சுயமரியாதையை மீண்டும் பெறவும் உதவுகிறது. கிறிஸ்தவ அன்பு ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சியை நாடுகின்றது. மேலும் சமூகத்தில் அவர்கள் மாண்போடும் மரியாதையோடும் பங்கெடுப்பதை ஊக்குவிக்கிறது. உண்மையான பிறர் அன்பிற்கு தாழ்ச்சி அவசியம் என்பதையும் நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் திரு இதயம் தாழ்மையுள்ளது. தாழ்மையான இதயங்களால் மட்டுமே பிறரின் தேவைகளை உண்மையாகவே கண்டுகொள்ள முடியும். அகந்தை நம்மை தனிமைப்படுத்தி நாமே நமக்கு போதுமானவர்கள் என்று நம்ப வைக்கிறது. ஆனால் மனத்தாழ்மையோ நம்மை கடவுளுக்கும் பிறருக்கும் முன்னால் திறந்த மனதுடன் வழிநடத்துகிறது. தாழ்ச்சி இருக்கும் இடத்தில் அன்பு வளர்கிறது. அன்பு வளரும் இடத்தில் அமைதி செழிக்கிறது. இன்று முள்முடி சூட்டப்படும் அன்பினால் சுடர்விட்டு எரிவதுமான இயேசுவின் திரு இதயத்தை நாம் வணங்கும் போது இவ்வுலகில் கிறிஸ்துவின் வாழும் சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோம். பிறரன்போடு சேவை செய்யவும், தாராள மனத்தோடு மன்னிக்கவும், மற்றும் மரியாதை, நம்பிக்கை, ஒருமைப்பாடு ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்பட சமூகங்களை கட்டி எழுப்பவும் நம் அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். திரு இதயத்தின் அன்பு நம் இதயங்களை உருமாற்றி நம் இரக்கத்தின் மற்றும் அமைதியான கருவிகளாக மாற்றுவதாக.
3: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேனரி தீவுகளில் உள்ள டெனெரிஃபே நகரின் சான் கிறிஸ்தோபால் டெய்லா லகுனாவில் அமைந்துள்ள லாஸ் ரயாஸ் புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்து வரும் பணியாளர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மையத்தின் பொறுப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவர்களின் அன்பான வரவேற்பிற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை திரு அவை கொண்டாடும் இவ்வேளையில் மனித குலம் முழுவதின் மீதும் கடவுள் கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் கருணையையும் நாம் தியானிக்கிறோம். அந்த இறையன்பு இன, மொழி, நாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி சென்று அனைவரையும் அரவணைக்கிறது. யாரையும் புறக்கணிக்காத அந்த அன்பே பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்களை சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் இணைக்கிறது. உங்களுடைய முகங்களை பார்க்கும் போதும் உங்கள் கதைகளை கேட்கும் போதும் நீங்கள் சகித்து கொண்ட பலதரப்பட்ட போராட்டங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். உங்களில் பலருடைய இதயங்கள் இன்னல்கள், பிரிவுகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் துன்பங்களால் காயம்பட்டுள்ளன. அதே வேளையில் உங்கள் பயணத்தில் உங்களை வரவேற்று உங்களுக்கு துணையாக நின்றவர்களின் கனிவு, தாராள மனப்பான்மை மற்றும் பிரிவினால் உங்கள் இதயங்கள் பலப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். இதில் மனித குலத்தின் மீதான அன்பினால் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் நிலையே நாம் காண்கிறோம். உண்மையான அன்பு என்பது எல்லைகளையும் வேறுபாடுகளையும் கடந்தது என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். நல்ல சமாரியன் உவமையில் காயப்பட்ட மனிதனுக்கு உதவ ஒரு அந்நியரே வழியில் நின்றார். இந்த முன்மாதிரியின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய அயலான் என்றும் அவர்கள் அனைவரும் மதிப்பு, அரவணைப்பு மற்றும் மாண்பிற்கு தகுதியானவர்கள் என்றும் கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார். வரலாறும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. சகோதரர் பீட்டர் மற்றும் புனித ஆன்சியட்டாவின் ஜோசப் போன்ற புனிதர்கள் இந்த கேனரி தீவுகளிலிருந்து மறைபரப்பு பணியாளர்களாக புறப்பட்டு தொலைதூர நாடுகளுக்கு விசுவாசம், நம்பிக்கை மற்றும் பிறர் அன்பை கொண்டு சென்றனர். ஒரு வகையில் அவர்களும் புலம்பெயர்ந்தவர்களாகவே இருந்தனர். மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தங்களுக்கு பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றனர். இன்று நீங்கள் உங்களோடு கொண்டு வந்துள்ள பொக்கிசங்களான உங்கள் பண்பாடு, உங்கள் அனுபவங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கனவுகளை இங்குள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களை வரவேற்கும் சமூகங்கள் வழங்கும் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் திறந்த மனதுடன் இருங்கள். இத்தகைய ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளல் சமூகத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் மக்கள் மற்றும் பண்பாடுகள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருமைப்பாட்டுடன் சந்திக்கும் ஓர் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்ப உதவுகிறது. உண்மையில் நாம் அனைவரும் ஆன்மீக பயணிகள். நாம் அனைவரும் நமது விண்ணக தாயகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பயணத்தை ஒவ்வொருவருக்கும் அதிக மனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் மாற்ற நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆதரவளித்து நம்பிக்கையை மறுவடிவம் அமைத்து மனித மாண்பை பாதுகாக்கும் அரசுகள், நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அனைத்து நன்மனம் கொண்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையத்தின் பெயரான லாஸ் ராயஸ், அதன் பொருள் வேர்கள் என்பது கடவுளிடம் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு அழகான பெயராகும். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது வாழ்வின் புயல்களுக்கு மத்தியிலும் வலிமையையும் உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டடைகிறோம். அன்பான நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எனது இதயத்திலும் ஜெபத்திலும் சுமக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை அரவணைக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலாகிய தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
4: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் டெனெரிஃபே தீவின் லா லகுனா நகரில் உள்ள பிளாசா டெல் கிறிஸ்தோ வளாகத்தில் புலம்பெயர்ந்தோரின் வரவேற்பு, பாதுகாப்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக பணியாற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, சுவர்களற்ற நகரம் என்று அறியப்படும் சான் கிறிஸ்தோபல் டி லா லகுனாவில் உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உருவகம் மிகப்பெரிய தடைகள் பெரும்பாலும் கற்களால் செய்யப்படுவதில்லை. மாறாக பயம், அலட்சியம் மற்றும் மூடிய இதயங்களால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. புலம்பெயர்தல் மற்றும் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகில் நம் இதயங்களை திறந்து வலி, நம்பிக்கை மற்றும் தேடலின் கதைகளோடு வந்து சேர்பவர்களை வரவேற்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி பயணித்த எண்ணற்ற புலம்பெயர்ந்தோரின் பயணங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது. நற்செய்தியானது புள்ளி விவரங்கள் மற்றும் சட்ட வகைகளுக்கு அப்பால் பார்க்கவும் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோரிலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை அங்கீகரிக்கவும் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ தொண்டு என்பது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் அவர்களுடன் உடன் பயணிப்பதற்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கும் சமூகத்தின் தீவிர உறுப்பினர்களாக மாறுவதற்கும் நம்மை அழைக்கிறது. உண்மையான ஒருங்கிணைப்பு என்பது ஒரு கூட்டு பயணமாகும். அதற்கு புலம்பெயர்ந்தோர் தங்களின் அடையாளத்தை கைவிட வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் ஒருபோதும் உண்மையாக சந்திக்கவே செய்யாத தனித்தனி சமூகங்களை உருவாக்குவது என்றும் அது பொருள்படாது. மாறாக இது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் வளப்படுத்தும் ஒரு கூட்டு செயல்பாடாகும். அங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் புதிய சமூகத்தில் பங்கேற்க கற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை வரவேற்பவர்கள் தங்களின் பார்வைகளை விரிவுபடுத்தி சகோதரத்துவத்தின் பிணைப்பை வலுப்படுத்துகிறார்கள். புலம்பெயர்ந்தோரை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மற்றும் ஒன்றிணைக்கவும் அயராது உழைக்கும் மறைமாவட்டம், காரிதாஸ், பங்குகள் மற்றும் பல அமைப்புகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் முயற்சிகள் ஒற்றுமை என்பது வெறும் தொண்டு செயலை விட மேலானது என்பதை காட்டுகின்றன. அது மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் மிகவும் நீதியான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தை நோக்கிய ஒரு பாதையாகும். அதே நேரத்தில் திரு அவையின் பணி சமூக உதவிகளுக்கு அப்பாற்பட்டது. புலம்பெயர்ந்தோருக்கு உணவு, தங்குமிடம், வேலை மற்றும் பாதுகாப்பு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் சான்று பகிரும் சமூகங்களும் அவர்களுக்கு தேவை. வரவேற்கும் ஒரு திரு அவை என்பது நற்செய்தியை மரியாதையுடனும் பணிவுடனும் அறிவிக்கும் ஒரு திரு அவையாகும். கடலில் தொடர்ந்து நிகழும் துயரங்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் இங்கு வந்தடைந்த பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இழக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் நம் மனித குடும்பத்திற்கு ஏற்படும் ஒரு வடுவாகும். முறையான ஒருங்கிணைப்பு என்பது இரண்டாவது கப்பல் விபத்தை தடுக்க உதவுகிறது. அதாவது புலம்பெயர்தலை தொடர்ந்து வரக்கூடிய தனிமைப்படுத்தல், சுரண்டல் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை தடுக்கிறது. இறுதியாக கடத்தல் மற்றும் சுரண்டல் மூலம் மனித துன்பங்களிலிருந்து லாபம் ஈட்டுபவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மனம் மாறுங்கள். இந்த செயல்களை கைவிடுங்கள். மனித உயிர் புனிதமானது. ஒவ்வொரு மனிதரும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதன் வழியையும் இடப்பெயர்வின் துயரத்தையும் அன்றே உணர்ந்த நாசிரியத்தின் புனித குடும்பம் இன்று தஞ்சம் தேடி அலைகின்ற அகதிகள், புலம்பெயர்வோர் மற்றும் அவர்களுக்கு தொண்டு செய்வோர் அனைவருக்கும் அரணாக அமையட்டும். இந்த புண்ணிய பூமி எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோரையும் உடன்பிறப்புகளாய் இருக்கும் உன்னத நிலமாக என்றும் மிளிரட்டும். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் 6ம் மற்றும் 7ம் நாள் நிகழ்வுகள்.
2: June 12 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இறுதி நாளை கேனரி தீவுகளின் டெனரிஃப் பகுதியில் நிறைவு செய்துவிட்டு இன்று இரவு ரோம் நகருக்கு புறப்படுகிறார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கடல் வழியாக புலம்பெயர்ந்து வரும் அகதிகளின் நிலையை நேரடியாக கண்டறியவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவுமே திருத்தந்தை அவர்களின் இந்த இறுதி நாள் பயணம் அமைகிறது. இன்று காலை மணி 8:30 கிராண்ட் கனாரியாவில் உள்ள காண்டோ விமானப்படை தளத்திலிருந்து திருத்தந்தை தனி விமானம் மூலம் டெனரிஃப் தீவுக்கு புறப்படுகிறார். சரியாக 40 நிமிட பயணத்திற்கு பிறகு காலை மணி 9:10 டெனரிஃப் நோர்டே லாஸ் ரோடியோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். அங்கு அவருக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் திரு அவை தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காலை மணி 9:30 லாஸ் ராய்சஸ் புலம்பெயர்ந்தோர் மையத்திற்கு செல்கிறார். அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்த மக்கள் மற்றும் அகதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்டு தஞ்சம் புகுந்துள்ள அவர்களுக்கு தனது ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து காலை மணி 10:10 பிளாசா டெல் கிறிஸ்டோ தே லா லகுனா என்ற பொது சங்கத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு புலம்பெயர்ந்தோரை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். மதியம் மணி 12:15 இப்பயணத்தின் முக்கிய நிகழ்வாக சாண்டா குரூஸ் தே டெனரிஃப் துறைமுக பகுதியில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இதில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க பொதுமக்கள், மாலுமிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொள்கின்றனர். கடல் பயணங்களின் போது உயிரிழந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த திருப்பலியில் சிறப்பு இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் நிறைவு செய்து கொண்டு மதியம் மணி 2:30 மீண்டும் டெனரிஃப் நோர்டே சர்வதேச விமான நிலையத்திற்கு திருத்தந்தை வருகை தருகிறார். அங்கு அவருக்கு அதிகாரப்பூர்வ அரசு விடைபெறும் விழா நடத்தப்படுகிறது. பின்னர் மதியம் 3 மணிக்கு டெனரிஃப் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் இத்தாலி நாட்டின் ரோம் நகருக்கு புறப்படுகிறார். சுமார் 5 மணி நேர வான்வழி பயணத்திற்கு பிறகு ரோம் நேரப்படி இன்று 8:10 ரோம் பியூமிசினோ சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைகிறார். இதன் மூலம் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த திருத்தந்தை அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்பெயின் மற்றும் கேனரி தீவுகளுக்கான திருத்தூது பயணம் இனிதே நிறைவடைகிறது.
3: June 11 வியாழக்கிழமை அன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கனாரியா தீவுகளின் லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள புனித அன்னாள் பேராலயத்தில் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், இருபால் துறவியர், குருத்துவ கல்லூரி மாணவர்கள் மற்றும் மீட்பு பணி பணியாளர்களை சந்தித்து உரையாற்றினார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது அன்பான வரவேற்பிற்கும் உங்கள் நம்பிக்கையின் சாட்சியத்திற்கும் திரு அவையின் வாழ்விற்கான உங்கள் அர்ப்பணிப்பிற்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்கள் சமூகங்களில் நம் காலத்து மக்களின் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைகளையும் அதே போல் போராட்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு துடிப்பான வாழும் திரு அவையை நாம் காண்கிறோம். நம்பிக்கையில் ஒரு சகோதரனாகவும் பணியாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு ஆயனாகவும் நான் உங்களிடையே வந்திருக்கிறேன். திரு அவையை நமது மூளைக்கல்லாக்கிய கிறிஸ்துவத்தின் மேல் ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் முழு உடலின் நலனுக்காக நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான கொடைகளும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. நமது வேறுபாடு

0: இயேசுவின் சிலுவையே வழி என்று புனித அகுஸ்தினார் நமக்கு நினைவூட்டுகிறார். புனிதர்கள் இந்த உண்மையை உணர்ந்திருந்தார்கள். வாழ்வின் புயல்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்து சிலுவையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் அவரிடத்தில் அமைதியையும் பலத்தையும் கண்டடைந்தனர். அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நமது சிலுவைகளை நம்பிக்கையோடு சுமக்கவும், துன்பம், தனிமை, வறுமை அல்லது இன்னல்களால் பாரம் சுமப்போருக்கு உதவவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். தேவையுள்ளோருக்கு நீங்கள் செய்யும் தாராளமான சேவைக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இரண்டாவது, ஆழமான நற்கருணை ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பது. நற்கருணையே கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகும். அங்கேதான் நாம் கிறிஸ்துவத்தை சந்திக்கிறோம், அவருடைய அருளை பெறுகிறோம், மேலும் ஒரே விசுவாச குடும்பமாக ஒன்றிணைக்கப்படுகிறோம். நற்கருணை வழிபாடு மற்றும் ஆராதனை மூலம் நாம் கடவுளோடும் ஒருவரோடு ஒருவரும் இணைந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். இந்த இணைப்பானது இயற்கையாகவே நம்மை பிறர் அன்பிற்கும் தாராள மனப்பான்மைக்கும் வழி நடத்துகிறது. கிறிஸ்துவுடனான நமது இந்த இணைப்பு பிறர் மீது, குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், தனிமையில் இருப்பவர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் நலிவடைந்தோர் அனைவர் மீதும் நாம் காட்டும் அக்கறையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரிடமிருந்து நாம் பெறும் அன்பு, விருந்தோம்பல், செவிமடுத்தல், இரக்கம் மற்றும் சேவை ஆகியவற்றின் மூலம் வெளிப்பட வேண்டும். கனாரியா தீவுகளின் அன்பான திரு அவையே, கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருங்கள். உங்கள் பயணத்தை துணிவோடும் நம்பிக்கையோடும் தொடருங்கள். தூய ஆவியானவர் உங்களை நம்பிக்கையிலும் பிறர் அன்பிலும் பலப்படுத்துவாராக. கடல் விண்மீனான தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாத்து தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வாராக.
1: ஜூன் 11 வியாழனன்று ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக லாஸ் பால்மாஸ் நகரில் உள்ள கிராண்ட் கனாரியா விளையாட்டரங்கில் திரு இருதய ஆண்டவர் பெருவிழாவை முன்னிட்டு அங்கு இடம்பெற்ற திருப்பலிக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார். அத்திருப்பலியின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை.
2: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் முடிவில் இந்த பலிபீடத்தின் முன்னால் கூடியிருக்கும் நாம் இந்த மண்ணில் நடந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கடலில் தங்கள் உயிரை இழந்த நம் சகோதர சகோதரிகளை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து அவர்களை ஆண்டவரின் இரக்கத்திடம் ஒப்படைப்போம். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து வழியும் இரக்கம், பரிவு மற்றும் அன்பில் நாமும் பங்கு பெற தேவையான அருளை வேண்டுவோம். மனித குலத்தின் மீதான கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை இந்த திரு இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பு தகுதியினாலோ அல்லது சலுகையினாலோ பெறப்பட்டதல்ல, மாறாக முற்றிலும் இலவசமாக நமக்கு வழங்கப்பட்டதாகும். நாம் அதற்கு பதில் அன்பு செலுத்த தவறினாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத நம்பிக்கைமிக்க அன்பு அது. இயேசுவில் இந்த தெய்வீக அன்பின் முழுமையான வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம். புறக்கணிப்பு, துன்பம் மற்றும் தியாகங்களுக்கு மத்தியிலும் அவருடைய திரு இதயம் உறுதியாக நிலைத்திருந்தது. அவரை நோக்கி பார்க்கும்போது நம் வாழ்வின் ஒரு புதிய வழியை கண்டடைகிறோம். அது தோழமை, சேவை மற்றும் தியாக அன்பை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பிற்கு நாம் காட்டும் பதில் அன்பானது நம் சகோதர சகோதரிகளின் மீது, குறிப்பாக ஏழைகள், நலிவுற்றோர் மீதும், நமக்கு கைமாறு செய்ய இயலாதவர்கள் மீதும் நாம் பொழியும் தியாக அன்பின் வழியாகவே அது வெளிப்பட வேண்டும். இந்த தீவுகளில் இந்த அன்பானது விருந்தோம்பல், ஒருவருக்கொருவர் ஆதரவு மற்றும் தாராளமான சேவையின் மூலம் கண்கூடாக தெரிகிறது. உண்மையான பிறர் அன்பு என்பது உடனடி தேவைகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக முழுமையாக மலரும்படி அவர்கள் தங்கள் நம்பிக்கை, மாண்பு மற்றும் சுயமரியாதையை மீண்டும் பெறவும் உதவுகிறது. கிறிஸ்தவ அன்பு ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சியை நாடுகின்றது. மேலும் சமூகத்தில் அவர்கள் மாண்போடும் மரியாதையோடும் பங்கெடுப்பதை ஊக்குவிக்கிறது. உண்மையான பிறர் அன்பிற்கு தாழ்ச்சி அவசியம் என்பதையும் நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் திரு இதயம் தாழ்மையுள்ளது. தாழ்மையான இதயங்களால் மட்டுமே பிறரின் தேவைகளை உண்மையாகவே கண்டுகொள்ள முடியும். அகந்தை நம்மை தனிமைப்படுத்தி நாமே நமக்கு போதுமானவர்கள் என்று நம்ப வைக்கிறது. ஆனால் மனத்தாழ்மையோ நம்மை கடவுளுக்கும் பிறருக்கும் முன்னால் திறந்த மனதுடன் வழிநடத்துகிறது. தாழ்ச்சி இருக்கும் இடத்தில் அன்பு வளர்கிறது. அன்பு வளரும் இடத்தில் அமைதி செழிக்கிறது. இன்று முள்முடி சூட்டப்படும் அன்பினால் சுடர்விட்டு எரிவதுமான இயேசுவின் திரு இதயத்தை நாம் வணங்கும் போது இவ்வுலகில் கிறிஸ்துவின் வாழும் சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம்.

0: என்பதை நினைவில் கொள்வோம். பிறர் அன்போடு சேவை செய்யவும், தாராள மனத்தோடு மன்னிக்கவும் மற்றும் மரியாதை, நம்பிக்கை, ஒருமைப்பாடு ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்பட சமூகங்களை கட்டியெழுப்பவும் நம் அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். திரு இதயத்தின் அன்பு நம் இதயங்களை உருமாற்றி நம் இரக்கத்தின் மற்றும் அமைதியான கருவிகளாக மாற்றுவதாக.
1: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேனரி தீவுகளில் உள்ள டெனரிஃபே நகரின் சான் கிறிஸ்தோபால் டெய்லா லகுனாவில் அமைந்துள்ள லாஸ் ரயாஸ் புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு மையத்திற்கு சென்று அங்கு தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்து வரும் பணியாளர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மையத்தின் பொறுப்பாளருக்கும் இயக்குநருக்கும் அவர்களின் அன்பான வரவேற்பிற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை திரு அவை கொண்டாடும் இவ்வேளையில் மனித குலம் முழுவதின் மீதும் கடவுள் கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் கருணையையும் நாம் தியானிக்கிறோம். அந்த இறையன்பு இன, மொழி, நாடு, கலாச்சாரம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி சென்று அனைவரையும் அரவணைக்கிறது. யாரையும் புறக்கணிக்காத அந்த அன்பே பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த மக்களை சகோதரத்துவத்திலும் ஒற்றுமையிலும் இணைக்கிறது. உங்களுடைய முகங்களை பார்க்கும் போதும், உங்கள் கதைகளை கேட்கும் போதும், நீங்கள் சகித்து கொண்ட பலதரப்பட்ட போராட்டங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். உங்களில் பலருடைய இதயங்கள் இன்னல்கள், பிரிவுகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் துன்பங்களால் காயம்பட்டுள்ளன. அதே வேளையில் உங்கள் பயணத்தில் உங்களை வரவேற்று உங்களுக்கு துணையாக நின்றவர்களின் கனிவு, தாராள மனப்பான்மை மற்றும் பிரிவினால் உங்கள் இதயங்கள் பலப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். இதில் மனித குலத்தின் மீதான அன்பினால் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் நிலையே நாம் காண்கிறோம். உண்மையான அன்பு என்பது எல்லைகளையும் வேறுபாடுகளையும் கடந்தது என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். நல்ல சமாரியன் உவமையில் காயப்பட்ட மனிதனுக்கு உதவ ஒரு அந்நியரே வழியில் நின்றார். இந்த முன்மாதிரியின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய அயலான் என்றும், அவர்கள் அனைவரும் மதிப்பு, அரவணைப்பு மற்றும் மாண்பிற்கு தகுதியானவர்கள் என்றும் கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார். வரலாறும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தருகிறது. சகோதரர் பீட்டர் மற்றும் புனித ஆன்சியட்டாவின் ஜோசப் போன்ற புனிதர்கள் இந்த கேனரி தீவுகளிலிருந்து மறைபரப்பு பணியாளர்களாக புறப்பட்டு தொலைதூர நாடுகளுக்கு விசுவாசம், நம்பிக்கை மற்றும் பிறர் அன்பை கொண்டு சென்றனர். ஒரு வகையில் அவர்களும் புலம்பெயர்ந்தவர்களாகவே இருந்தனர். மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் நற்செய்தியை அறிவிக்கவும் தங்களுக்கு பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றனர். இன்று நீங்கள் உங்களோடு கொண்டு வந்துள்ள பொக்கிசங்களான உங்கள் பண்பாடு, உங்கள் அனுபவங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கனவுகளை இங்குள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை ஊக்குவிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களை வரவேற்கும் சமூகங்கள் வழங்கும் கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் திறந்த மனதுடன் இருங்கள். இத்தகைய ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளல் சமூகத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் மக்கள் மற்றும் பண்பாடுகள் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருமைப்பாட்டுடன் சந்திக்கும் ஓர் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்ப உதவுகிறது. உண்மையில் நாம் அனைவரும் ஆன்மீக பயணிகள். நாம் அனைவரும் நமது விண்ணக தாயகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்பயணத்தை ஒவ்வொருவருக்கும் அதிக மனிதத்தன்மை வாய்ந்ததாகவும் கண்ணியமானதாகவும் மாற்ற நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆதரவளித்து நம்பிக்கையை மறுவடிவம் அமைத்து மனித மாண்பை பாதுகாக்கும் அரசுகள், நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அனைத்து நன்மனம் கொண்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையத்தின் பெயரான லாஸ் ராயஸ், அதன் பொருள் வேர்கள் என்பது கடவுளிடம் நாம் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு அழகான பெயராகும். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது வாழ்வின் புயல்களுக்கு மத்தியிலும் வலிமையையும் உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டடைகிறோம். அன்பான நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எனது இதயத்திலும் ஜெபத்திலும் சுமக்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை அரவணைக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலாகிய தூய கன்னிமரியா உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
0: ஜூன் 12 வெள்ளிக்கிழமை ஸ்பெயின் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் டெனரிஃபே தீவின் லா லகுனா நகரில் உள்ள பிளாசா டெல் கிறிஸ்தோ வளாகத்தில் புலம்பெயர்ந்தோரின் வரவேற்பு, பாதுகாப்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்காக பணியாற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய உரை. அன்பான சகோதர சகோதரிகளே, சுவர்களற்ற நகரம் என்று அறியப்படும் சான் கிறிஸ்டோபல் டி லா லகுனாவில் உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உருவகம் மிகப்பெரிய தடைகள் பெரும்பாலும் கற்களால் செய்யப்படுவதில்லை, மாறாக பயம், அலட்சியம் மற்றும் மூடிய இதயங்களால் தான் உருவாக்கப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. புலம்பெயர்தல் மற்றும் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகில் நம் இதயங்களை திறந்து வலி, நம்பிக்கை மற்றும் தேடலின் கதைகளோடு வந்து சேருபவர்களை வரவேற்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த தீவுகளை சுற்றியுள்ள கடல் பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் தேடி பயணித்த எண்ணற்ற புலம்பெயர்ந்தோரின் பயணங்களுக்கு சாட்சியாக நிற்கிறது. நற்செய்தியானது புள்ளி விவரங்கள் மற்றும் சட்ட வகைகளுக்கு அப்பால் பார்க்கவும் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோரிலும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதரை அங்கீகரிக்கவும் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ தொண்டு என்பது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் அவர்களுடன் உடன் பயணிப்பதற்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கும் சமூகத்தின் தீவிர உறுப்பினர்களாக மாறுவதற்கும் நம்மை அழைக்கிறது. உண்மையான ஒருங்கிணைப்பு என்பது ஒரு கூட்டு பயணமாகும். அதற்கு புலம்பெயர்ந்தோர் தங்களின் அடையாளத்தை கைவிட வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் ஒருபோதும் உண்மையாக சந்திக்கவே செய்யாத தனித்தனி சமூகங்களை உருவாக்குவது என்றும் அது பொருள்படாது. மாறாக இது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் வளப்படுத்தும் ஒரு கூட்டு செயல்பாடாகும். அங்கு புதிதாக வருபவர்கள் தங்களின் புதிய சமூகத்தில் பங்கேற்க கற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களை வரவேற்பவர்கள் தங்களின் பார்வைகளை விரிவுபடுத்தி சகோதரத்துவத்தின் பிணைப்பை வலுப்படுத்துகிறார்கள். புலம்பெயர்ந்தோரை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மற்றும் ஒன்றிணைக்கவும் அயராது உழைக்கும் மறைமாவட்டம், காரிதாஸ், பங்குகள் மற்றும் பல அமைப்புகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் முயற்சிகள் ஒற்றுமை என்பது வெறும் தொண்டு செயலை விட மேலானது என்பதை காட்டுகின்றன. அது மனித மாண்பிற்கான அர்ப்பணிப்பு மற்றும் மிகவும் நீதியான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தை நோக்கிய ஒரு பாதையாகும். அதே நேரத்தில் திரு அவையின் பணி சமூக உதவிகளுக்கு அப்பாற்பட்டது. புலம்பெயர்ந்தோருக்கு உணவு, தங்குமிடம், வேலை மற்றும் பாதுகாப்பு தேவை. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வார்த்தைகளாலும் செயல்களாலும் சான்று பகிரும் சமூகங்களும் அவர்களுக்கு தேவை. வரவேற்கும் ஒரு திரு அவை என்பது நற்செய்தியை மரியாதையுடனும் பணிவுடனும் அறிவிக்கும் ஒரு திரு அவையாகும். கடலில் தொடர்ந்து நிகழும் துயரங்கள் அல்லது புலம்பெயர்ந்தோர் இங்கு வந்தடைந்த பிறகு அவர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இழக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் நம் மனித குடும்பத்திற்கு ஏற்படும் ஒரு வடுவாகும். முறையான ஒருங்கிணைப்பு என்பது இரண்டாவது கப்பல் விபத்தை தடுக்க உதவுகிறது. அதாவது புலம்பெயர்தலை தொடர்ந்து வரக்கூடிய தனிமைப்படுத்தல், சுரண்டல் மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றை தடுக்கிறது. இறுதியாக கடத்தல் மற்றும் சுரண்டல் மூலம் மனித துன்பங்களிலிருந்து லாபம் ஈட்டுபவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மனம் மாறுங்கள், இந்த செயல்களை கைவிடுங்கள். மனித உயிர் புனிதமானது. ஒவ்வொரு மனிதரும் மாண்பிற்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள். நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதன் வழியையும் இடப்பெயர்வின் துயரத்தையும் அன்றே உணர்ந்த நாசிரியத்தின் புனித குடும்பம் இன்று தஞ்சம் தேடி அலைகின்ற அகதிகள், புலம்பெயர்வோர் மற்றும் அவர்களுக்கு தொண்டு செய்வோர் அனைவருக்கும் அரணாக அமையட்டும். இந்த புண்ணிய பூமி எவ்வித பாகுபாடுமின்றி எல்லோரையும் உடன்பிறப்புகளாய் இருக்கும் உன்னத நிலமாக என்றும் மிளிரட்டும். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: June 13, புனித அந்தோணியார். போர்ச்சுக்கல் நாட்டிலுள்ள லிஸ்பனில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் மார்டின் திபியோன் மேரி புல்லோம் பெற்றோருக்கு கிபி 1195 ஆண்டு August 15 நாள் பிறந்தார் அந்தோணியார். ஃபெர்னாண்டோ மார்டின் தே புல்லோஸ் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் சிறுவயது முதலே இறைபக்தியிலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினார். தன் 15 வயதில் லிஸ்பனிலுள்ள புனித அகுஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்த ஃபெர்னாண்டோ குருமட அதிபரின் அனுமதியோடு கோயிம்ப்ரா நகரிலுள்ள திருச்சிலுவை குருமடத்தில் சேர்ந்து கிபி 1219 ஆண்டு குருத்துவ திருப்பொழிவு பெற்றார். கிபி 1219 ஆண்டு வட ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவில் நற்செய்தி அறிவித்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதை அறிந்த அருட்தந்தை ஃபெர்னாண்டோ ஆண்டவருக்காக தானும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1221 ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயரை ஏற்றார். கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிபவரானார் என்ற தலைப்பில் தன் முதல் மறையுரையை ஆற்றிய அந்தோணியார் தன் மறையுரைகளின் மூலம் பிரசித்தி பெற்று விளங்கினார். பிரான்சிஸ் அசிசியாரினால் குருமடத்தில் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1226 ஆண்டு வட இத்தாலியிலுள்ள பிரான்சிஸ்கன் சபையின் மாநில தலைவராக பொறுப்பேற்று தம் பணிகளை திறம்படச் செய்தார். தனது பரிந்துரை ஜபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை புரிந்த அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1231 ஆண்டு June 13 நாள் தன் 36 வயதில் விண்ணகமடைந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கி குழந்தை இயேசுவினை கரத்தில் ஏந்தி கொஞ்சி விளையாடிய அருட்தந்தை அந்தோணியாரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1232 ஆண்டு May 31 நாள் புனிதராக உயர்த்த 1946 ஆண்டு January 16 நாள் திருத்தந்தை 12 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அழியான் ஆக்கு வரம் பெற்ற புனித அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தேவைகளை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம். பூண்டி குட்டி மாதா காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவே எழில் கொஞ்சும் பசுமையும் தென்றல் காற்றும் தாளாட்டும் வளமான பூமியில் அமைந்துள்ளது அமலபுரம் பூண்டி என்ற அழகிய சிறு கிராமம். இந்த புண்ணிய பூமியில்தான் தன் அளவற்ற மகிமையை வெளிப்படுத்தி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவாக அன்னை மரியா வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தின் தொடக்க வரலாறு கிபி 1720 அளவில் தொடங்குகிறது. புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் மிஷனரியுமான வீரமா முனிவர் இந்த பகுதியில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார். தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் அன்னைக்கு ஜென்மராக்கினி மாதா என்று அழகான பெயர் சூட்டி மகிழ்ந்தார். கால ஓட்டத்தில் 1858 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை மரியா பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி தந்தார். அந்த புனிதச் சிறுமியின் உறவினரான தவத்திரு தாட்ஸ் அடிகள் மூலமாக லூர்து நகரில் இருந்து 3 அன்னை திருவுருவச் சிலைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட 3 சிலைகளில் ஒன்று பூண்டி ஆலயத்தில் முறைப்படி நிறுவப்பட்டது. லூர்து அன்னையின் ஆசியுடன் வந்த அந்த திருவுருவச் சிலையே இன்று உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் பூண்டி புதுமை மாதா என்று மிகவும் பக்தியுடன் போற்றப்பட்டு வருகிறது.
3: அன்னையே லூர்தன்னையே உன் திரு

வீரமாமுனிவர் தொடங்கி இன்று வரை பல இறைப்பணியாளர்கள் இந்த திருத்தலத்தில் அன்னைக்கு சேவை செய்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அருள் திரு லூர்து சேவியர் அடிகள். இவரது பணிக்காலத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் இத்தலத்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது. அச்சமயம் ஆலயத்தின் மேல்பகுதி சுவர் மிகவும் பலவீனமடைந்து எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது. நிதி நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் லூர்து சேவியர் அடிகள் மிகவும் கவலை கொண்டார். அவர் அன்னை மரியாவின் பாதத்தில் விழுந்து கண்ணீருடன் ஜெபித்தார். அப்போது அன்னை மரியா அவரது உள்ளத்தில் ஒரு செய்தியை உணர்த்தினார். 1956 நவம்பர் மாதம் 22 பழுதுபட்ட அந்த பழைய பகுதி யாருக்கும் எந்தவித சேதமுமின்றி தானாகவே விழும் என்பதே அந்த தெய்வீக செய்தியாகும். அன்னை சொன்னது போலவே அந்த குறிப்பிட்ட நாளில் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களுக்கோ அல்லது ஆலய பொருட்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அந்த பலவீனமான சுவர் மட்டும் தானாகவே இடிந்து விழுந்தது. இந்த நிகழ்வு ஒரு பெரிய அற்புதமாக ஊர் முழுவதும் பேசப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு பிறகு பூண்டி அன்னையின் புகழ் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதற்கும் பரவத் தொடங்கியது. அன்னை தன் ஆலயத்தை அவரே சீரமைத்துக் கொண்டார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியது. தனது வாழ்நாள் முழுவதும் பூண்டி அன்னையின் புகழை பாடிய லூர்து சேவியர் அடிகள் மறைந்த பிறகு அவரது விருப்பப்படியே அன்னையின் ஆலய முகப்பிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் பக்தர்கள் அன்னைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு இந்த அடிகளாரின் கல்லறையிலும் ஜெபிப்பதை காணலாம். ஆலயத்தின் பழமை மற்றும் நிகழும் அற்புதங்களை கருத்தில் கொண்டு 1995 கர்தினல் சைமன் லூர்துசாமி அவர்களால் இது ஒரு நிரந்தர திருத்தலமாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. இது ஆலய வரலாற்றின் ஒரு மைல்கல்லாகும். அதனைத் தொடர்ந்து 1999 மறைந்த புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்களால் இந்த திருத்தலத்திற்கு சிறு பசிலிக்கா என்ற உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. அன்று முதல் இது பூண்டி மாதா பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டு வருகிறது. பூண்டி புதுமை மாதாவிடம் வந்து மனமுருகி ஜெபிப்பவர்கள் வெறும் கையோடு திரும்புவதில்லை என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அன்னை அவர்களுக்கு மகப்பேறு அருள்வதாக பல சாட்சிகள் கூறுகின்றனர். தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை தோல்வியடைந்த நிலையில் இருப்பவர்கள் அன்னையின் தீர்த்தத்தை பருகியும் அங்கு தங்கியிருந்து ஜெபித்தும் குணம் பெற்றுள்ளனர். ஆலயத்தை சுற்றியுள்ள நன்றி சாட்சி பலகைகளே இதற்கு பெரிய ஆதாரமாகும். குடும்பத்தில் நிலவும் தீராத சண்டைகள், பிரிந்து வாழும் தம்பதியினர் ஆகியோர் அன்னையின் பரிந்துரையால் ஒன்று சேருகின்றனர். மன அமைதி தேடி வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பூண்டி மாதா ஒரு சிறந்த புகழிடமாக திகழ்கிறார். லூர்து நகருடன் கொண்டுள்ள ஆன்மீக தொடர்பு மற்றும் 1956 நிகழ்ந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அற்புதம் ஆகியவை இந்த ஆலயத்தை தமிழகத்தின் மிக முக்கியமான யாத்திரை மையங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது.

0: இன்றைய நவீன உலகில் மனிதன் பலவிதமான மன அழுத்தங்களிலும் பொருளாதார சிக்கல்களிலும் சிக்கித் தவிக்கிறான். நம்பிக்கையற்று தவிக்கும் அவர்களுக்கு ஜெபத்தில் உறுதியாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அன்னையின் மௌன மொழி பெரும் பலத்தை தருகிறது. காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு இடையே அன்னை மரியா அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வற்றாத அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இயற்கையோடு இணைந்து அன்னை இங்கு அருள்பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். பூண்டி புதுமை மாதா நேற்று அற்புதம் செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இவரை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் நாளை விடியலாகவும் அவரே இருப்பார். நம்பிக்கையுடன் அவரை தேடி வருவோர் எவரும் கைவிடப்படுவதில்லை என்பதே இந்த திருத்தலத்தின் மறைபொருள். செய்திகள்.
1: ஸ்பெயின் மக்களின் அன்பான வரவேற்பிற்கும் ஆதரவிற்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்த திருத்தந்தை அந்நாட்டு மக்களுக்கு உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற ஆன்மீக அழைப்பையும் விடுத்தார். ஜூன் 12 வெள்ளியன்று திருத்தந்தை அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தின் இறுதி நாளில் சாந்தா குரூஸ் தே தெனரிப்பே துறைமுகத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் முடிவில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். மாட்ரிட், பார்சிலோனா, மொன்செராட் மற்றும் கனாரித்தீவுகள் உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கிய 6 நாள் திருத்தூது பயணத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, இந்த பயணத்தின் போது நான் பெற்ற அன்பும் பாசமும் என்னை ஆழமாக நெகிழ செய்துள்ளது என்றும், மேலும் பயண ஏற்பாடுகளில் பங்களித்த அனைவருக்கும், நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டின் வலுவான கத்தோலிக்க பாரம்பரியத்தை பாராட்டிய திருத்தந்தை நாட்டின் பல பகுதிகளில் தாம் கண்ட நம்பிக்கையின் சாட்சிகளுக்கும் திரு அவையின் மீதான அன்பும் தமக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்ததாக குறிப்பிட்டார். சாந்தா குரூஸ் என்ற பெயர் புனித சிலுவை என்று பொருள்படுவதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உலகம் முழுவதும் போர், வன்முறை மற்றும் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்காக இறைவேண்டல் செய்வதாக கூறினார். பயணத்தின் முழக்கமாக இருந்த உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற வார்த்தைகளை மீண்டும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி நமது கண்களை உயர்த்துவோம் என்ற அழைப்பு விடுத்ததுடன், மனித குலத்திற்கு மீட்பையும் நம்பிக்கையையும் வழங்கும் இரக்கத்தின் ஊற்றாக கிறிஸ்துவின் திரு இருதயம் விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் உண்மையான மற்றும் நிலையான அமைதியை அடைவதற்கு மனித குலம் மன்னிப்பையும் நல்லிணக்கத்தையும் தேட வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, துன்புறும் அனைவரையும் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பிற்கு ஒப்படைத்து துன்புறும் அனைவரின் தாயாகிய மரியாளைப் போல நாமும் நமது பார்வையை உயர்த்துவோம் என்று அழைப்பு விடுத்தார். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவன்று அனைத்து அருள் பணியாளர்களும் தங்கள் புனித அழைப்பை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், புனிதத்துவம் என்பது விருப்பத்திற்குரிய தேர்வு அல்ல, அது அனைத்து இறைமக்களுக்கும் குறிப்பாக அருள் பணியாளர்களுக்கு மிகவும் அவசியமானது என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 12 வெள்ளியன்று கொண்டாடப்படும் அருள் பணியாளர்களின் புனிதப்படுத்துதலுக்கான உலக ஜப நாளை முன்னிட்டு அருள் பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். நான் தூய்மையாக இருப்பது போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்ற இறைவனின் கட்டளையை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பின் வழியாக இறைவனின் புனிதத்துவத்தில் பங்கேற்க அருள் பணியாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இருப்பினும் அவர்கள் இந்த அருள் கொடையை மனித பலவீனங்களுக்கு மத்தியிலேயே சுமக்கிறார்கள் என்றும் விளக்கியுள்ளார். மேலும் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்திற்கு அருகில் இருப்பதன் மூலம் அருள் பணியாளர்கள் அமைதியையும் வலிமையையும் பெற்று இந்த சவாலான நிலைக்கு தீர்வு காண்கிறார்கள் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். புனிதத்துவம் என்பது வெறும் விடாமுயற்சி அல்லது முழுமைத்தன்மையால் மட்டும் அடையக்கூடியதல்ல, மாறாக கிறிஸ்துவுடனான அன்றாட உறவின் மூலம், குறிப்பாக நற்கரணை, ஜபம், திருவிவிலியம் மற்றும் தாழ்ச்சி மிக்க பணி ஆகியவற்றின் மூலம் கிடைப்பதாகும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மகிழ்ச்சியான தருணங்கள், போராட்டங்கள், பணிகள் மற்றும் துன்பங்கள் ஆகிய அருள் பணித்துவ வாழ்வின் ஒவ்வொரு சூழலையும் இறைவனை சந்திக்கும் இடமாக மாற்ற முடியும் என்றும், ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மற்றும் தாழ்மையான இதயம் கொண்ட ஒரு அருள் பணியாளர் பிளவுபட்ட உலகில் அமைதி, இரக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் சான்றாக மாறுகிறார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். மொசாம்பிக் நாட்டின் குவல்லிமானே மறைமாவட்ட ஆயரும் பெய்ரா பேராய மாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகியுமான ஆயர் ஒசோரியோ சித்தோரா அல்போன்சோ அவர்கள் ஜூன் 6 சனிக்கிழமை அன்று ஆயர் இல்லத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக் ஆயர் பேரவையின் தலைவரும் நம்புலா பேராயருமான பேராயர் இனாசியோ சாவ்ரே அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, மறைந்த ஆயரின் குடும்பத்தினர், கன்சோலாத்தா மறைப்பணியாளர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் தனது ஜபங்களையும் ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மறைந்த ஆயரை ஆண்டவர் தம் வான்வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மொசாம்பிக் திரு அவை மன்னிப்பு, நல்லிணக்கம் மற்றும் அமைதியை அறிவிப்பதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிருள்ள ஜபமாலை இயக்கமும் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் உலகம் முழுவதும் பரவியுள்ள இரு முக்கிய கத்தோலிக்க இயக்கங்களாகும். இவ்விரண்டின் தோற்றமும் வளர்ச்சியும் பிரான்சின் லியோன் நகரை சேர்ந்த பவுலின் மரி ஜாரிகோவின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை. உயிருள்ள ஜபமாலை இயக்கம் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜூன் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் லியோன் உயர் மறைமாவட்டமும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தின. இதில் திருவிழிப்பு வழிபாடு, திருப்பலி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இத்திருப்பலிக்கு கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே மற்றும் லியோன் பேராயரும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகத்தின் தலைவருமான பேராயர் ஒலிவியே தூ ஜெர்மே ஆகியோர் தலைமை தாங்கினர்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஜூன் 13, புனித அந்தோணியார். போர்ச்சுக்கல் நாட்டிலுள்ள லிஸ்பனில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் மார்டின் திபியோன், மேரி புல்லோம் பெற்றோருக்கு கிபி 1195 ஆகஸ்ட் 15 பிறந்தார் அந்தோணியார். பெர்னாண்டோ மார்டின் தே புல்லோஸ் எனும் இயற்பெயரை கொண்ட இவர் சிறுவயது முதலே இறை பக்தியிலும் நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினார். தன் 15 வயதில் லிஸ்பனிலுள்ள புனித அகுஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்த பெர்னாண்டோ குருமட அதிபரின் அனுமதியோடு கோயிம்ப்ரா நகரிலுள்ள திருச்சிலுவை குருமடத்தில் சேர்ந்து கிபி 1219 குருத்துவ திருப்பொழிவு பெற்றார். கிபி 1219 வட ஆப்பிரிக்காவின் மொரோக்கோவில் நற்செய்தி அறிவித்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் தலை வெட்டப்பட்டு கொலையுண்டதை அறிந்த அருட்தந்தை பெர்னாண்டோ ஆண்டவருக்காக தானும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1221 பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து அந்தோணியார் என்ற பெயரை ஏற்றார். கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிபவரானார் என்ற தலைப்பில் தன் முதல் மறையுரையை ஆற்றிய அந்தோணியார் தன் மறையுரைகளின் மூலம் பிரசித்தி பெற்று விளங்கினார். பிரான்சிஸ் அசிசியாரினால் குருமடத்தில் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1226 வட இத்தாலியிலுள்ள பிரான்சிஸ்கன் சபையின் மாநில தலைவராக பொறுப்பேற்று தம் பணிகளை திறம்படச் செய்தார். தனது பரிந்துரை ஜபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை புரிந்த அருட்தந்தை அந்தோணியார் கிபி 1231 ஜூன் 13 தன் 36 வயதில் விண்ணகமடைந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கி குழந்தை இயேசுவினை கரத்தில் ஏந்தி கொஞ்சி விளையாடிய அருட்தந்தை அந்தோணியாரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1232 மே 31 புனிதராக உயர்த்த 1946 ஜனவரி 16 திருத்தந்தை 12 பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அழியா நாக்கு வரம் பெற்ற புனித அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது தேவைகளை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம். பூண்டி குட்டி மாதா காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவே எழில் கொஞ்சும் பசுமையும் தென்றல் காற்றும் தாளாட்டும் வளமான பூமியில் அமைந்துள்ளது அமலபுரம் பூண்டி என்ற அழகிய சிறு கிராமம். இந்த புண்ணிய பூமியில்தான் தன் அளவற்ற மகிமையை வெளிப்படுத்தி பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவாக அன்னை மரியா வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தின் தொடக்க வரலாறு கிபி 1720 அளவில் தொடங்குகிறது. புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் மிஷனரியுமான வீரமா முனிவர் இந்த பகுதியில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார். தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றால் அன்னைக்கு ஜென்மராக்கினி மாதா என்று அழகான பெயர் சூட்டி மகிழ்ந்தார். கால ஓட்டத்தில் 1858 பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை மரியா பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி தந்தார். அந்த புனிதச் சிறுமியின் உறவினரான தவத்திரு தாட்ஸ் அடிகள் மூலமாக லூர்து நகரில் இருந்து 3 அன்னை திருவுருவச் சிலைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட 3 சிலைகளில் ஒன்று பூண்டி ஆலயத்தில் முறைப்படி நிறுவப்பட்டது. லூர்து அன்னையின் ஆசியுடன் வந்த அந்த திருவுருவச் சிலையே இன்று உலகெங்கிலும் உள்ள பக்தர்களால் பூண்டி புதுமை மாதா என்று மிகவும் பக்தியுடன் போற்றப்பட்டு வருகிறது.
3: அன்னையே லூர்தன்னையே.

வீரமாமுனிவர் தொடங்கி இன்று வரை பல இறைப்பணியாளர்கள் இந்த திருத்தலத்தில் அன்னைக்கு சேவை செய்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அருள் திரு லூர்து சேவியர் அடிகள். இவரது பணிக்காலத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் இத்தலத்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது. அச்சமயம் ஆலயத்தின் மேல்பகுதி சுவர் மிகவும் பலவீனமடைந்து எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது. நிதி நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் லூர்து சேவியர் அடிகள் மிகவும் கவலை கொண்டார். அவர் அன்னை மரியாவின் பாதத்தில் விழுந்து கண்ணீருடன் ஜெபித்தார். அப்போது அன்னை மரியா அவரது உள்ளத்தில் ஒரு செய்தியை உணர்த்தினார். 1956 ஆண்டு நவம்பர் மாதம் 22 தேதி பழுதுபட்ட அந்த பழைய பகுதி யாருக்கும் எந்தவித சேதமுமின்றி தானாகவே விழும் என்பதே அந்த தெய்வீக செய்தியாகும். அன்னை சொன்னது போலவே அந்த குறிப்பிட்ட நாளில் அக்கம்பக்கத்தில் இருந்த மக்களுக்கோ அல்லது ஆலய பொருட்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அந்த பலவீனமான சுவர் மட்டும் தானாகவே இடிந்து விழுந்தது. இந்த நிகழ்வு ஒரு பெரிய அற்புதமாக ஊர் முழுவதும் பேசப்பட்டது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு பிறகு பூண்டி அன்னையின் புகழ் தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதற்கும் பரவத் தொடங்கியது. அன்னை தன் ஆலயத்தை அவரே சீரமைத்துக் கொண்டார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்றியது. தனது வாழ்நாள் முழுவதும் பூண்டி அன்னையின் புகழை பாடிய லூர்து சேவியர் அடிகள் மறைந்த பிறகு அவரது விருப்பப்படியே அன்னையின் ஆலய முகப்பிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் பக்தர்கள் அன்னைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு இந்த அடிகளாரின் கல்லறையிலும் ஜெபிப்பதை காணலாம். ஆலயத்தின் பழமை மற்றும் நிகழும் அற்புதங்களை கருத்தில் கொண்டு 1995 ஆண்டு கர்தினல் சைமன் லூர்துசாமி அவர்களால் இது ஒரு நிரந்தர திருத்தலமாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. இது ஆலய வரலாற்றின் ஒரு மைல்கல்லாகும். அதனைத் தொடர்ந்து 1999 ஆண்டு மறைந்த புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் இந்த திருத்தலத்திற்கு சிறு பசிலிக்கா என்ற உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. அன்று முதல் இது பூண்டி மாதா பசிலிக்கா என்று அழைக்கப்பட்டு வருகிறது. பூண்டி புதுமை மாதாவிடம் வந்து மனமுருகி ஜெபிப்பவர்கள் வெறும் கையோடு திரும்புவதில்லை என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அன்னை அவர்களுக்கு மகப்பேறு அருள்வதாக பல சாட்சிகள் கூறுகின்றனர். தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சை தோல்வியடைந்த நிலையில் இருப்பவர்கள் அன்னையின் தீர்த்தத்தை பருகியும் அங்கு தங்கியிருந்து ஜெபித்தும் குணம் பெற்றுள்ளனர். ஆலயத்தை சுற்றியுள்ள நன்றி சாட்சி பலகைகளே இதற்கு பெரிய ஆதாரமாகும். குடும்பத்தில் நிலவும் தீராத சண்டைகள், பிரிந்து வாழும் தம்பதியினர் ஆகியோர் அன்னையின் பரிந்துரையால் ஒன்று சேருகின்றனர். மன அமைதி தேடி வரும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பூண்டி மாதா ஒரு சிறந்த புகழிடமாக திகழ்கிறார். லூர்து நகருடன் கொண்டுள்ள ஆன்மீக தொடர்பு மற்றும் 1956 நிகழ்ந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க அற்புதம் ஆகியவை இந்த ஆலயத்தை தமிழகத்தின் மிக முக்கியமான யாத்திரை மையங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது.

0: இன்றைய நவீன உலகில் மனிதன் பலவிதமான மன அழுத்தங்களிலும் பொருளாதார சிக்கல்களிலும் சிக்கித் தவிக்கிறான். நம்பிக்கையற்று தவிக்கும் அவர்களுக்கு ஜெபத்தில் உறுதியாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அன்னையின் மௌன மொழி பெரும் பலத்தை தருகிறது. காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு இடையே அன்னை மரியா அமர்ந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வற்றாத அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். இயற்கையோடு இணைந்து அன்னை இங்கு அருள் பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். பூண்டி புதுமை மாதா நேற்று அற்புதம் செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இவரை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வில் நாளை விடியலாகவும் அவரே இருப்பார். நம்பிக்கையுடன் அவரை தேடி வருவோர் எவரும் கைவிடப்படுவதில்லை என்பதே இந்த திருத்தலத்தின் மறைபொருள். செய்திகள்.
1: ஸ்பெயின் மக்களின் அன்பான வரவேற்பிற்கும் ஆதரவிற்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்த திருத்தந்தை அந்நாட்டு மக்களுக்கு உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற ஆன்மீக அழைப்பையும் விடுத்தார். ஜூன் 12 வெள்ளியன்று திருத்தந்தை அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தின் இறுதி நாளில் சாந்தா க்ரூஸ் தே தெனரிப்பே துறைமுகத்தில் இடம்பெற்ற திருப்பலியின் முடிவில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். மாட்ரிட், பார்சிலோனா, மொன்செராட் மற்றும் கனாரி தீவுகள் உள்ளிட்ட பல இடங்களை உள்ளடக்கிய 6 நாள் திருத்தூது பயணத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, இந்த பயணத்தின் போது நான் பெற்ற அன்பும் பாசமும் என்னை ஆழமாக நெகிழ செய்துள்ளது என்றும், மேலும் பயண ஏற்பாடுகளில் பங்களித்த அனைவருக்கும், நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டின் வலுவான கத்தோலிக்க பாரம்பரியத்தை பாராட்டிய திருத்தந்தை நாட்டின் பல பகுதிகளில் தாம் கண்ட நம்பிக்கையின் சாட்சிகளுக்கும் திரு அவையின் மீதான அன்பும் தமக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்ததாக குறிப்பிட்டார். சாந்தாக்ரூஸ் என்ற பெயர் புனித சிலுவை என்று பொருள்படுவதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உலகம் முழுவதும் போர், வன்முறை மற்றும் பல்வேறு துன்பங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்காக இறைவேண்டல் செய்வதாக கூறினார். பயணத்தின் முழக்கமாக இருந்த உங்கள் பார்வையை உயர்த்துங்கள் என்ற வார்த்தைகளை மீண்டும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி நமது கண்களை உயர்த்துவோம் என்ற அழைப்பு விடுத்ததுடன், மனித குலத்திற்கு மீட்பையும் நம்பிக்கையையும் வழங்கும் இரக்கத்தின் ஊற்றாக கிறிஸ்துவின் திரு இருதயம் விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் உண்மையான மற்றும் நிலையான அமைதியை அடைவதற்கு மனித குலம் மன்னிப்பையும் நல்லிணக்கத்தையும் தேட வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, துன்புறும் அனைவரையும் அன்னை மரியாவின் தாய்மை பாதுகாப்பிற்கு ஒப்படைத்து துன்புறும் அனைவரின் தாயாகிய மரியாளைப் போல நாமும் நமது பார்வையை உயர்த்துவோம் என்று அழைப்பு விடுத்தார். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவன்று அனைத்து அருள் பணியாளர்களும் தங்கள் புனித அழைப்பை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், புனிதத்துவம் என்பது விருப்பத்திற்குரிய தேர்வு அல்ல, அது அனைத்து இறைமக்களுக்கும் குறிப்பாக அருள் பணியாளர்களுக்கு மிகவும் அவசியமானது என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஜூன் 12 வெள்ளியன்று கொண்டாடப்படும் அருள் பணியாளர்களின் புனிதப்படுத்துதலுக்கான உலக ஜப நாளை முன்னிட்டு அருள் பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறியுள்ளார். நான் தூய்மையாக இருப்பது போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்ற இறைவனின் கட்டளையை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பின் வழியாக இறைவனின் புனிதத்துவத்தில் பங்கேற்க அருள் பணியாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும், இருப்பினும் அவர்கள் இந்த அருள் கொடையை மனித பலவீனங்களுக்கு மத்தியிலேயே சுமக்கிறார்கள் என்றும் விளக்கியுள்ளார். மேலும் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்திற்கு அருகில் இருப்பதன் மூலம் அருள் பணியாளர்கள் அமைதியையும் வலிமையையும் பெற்று இந்த சவாலான நிலைக்கு தீர்வு காண்கிறார்கள் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். புனிதத்துவம் என்பது வெறும் விடாமுயற்சி அல்லது முழுமைத்தன்மையால் மட்டும் அடைக்கக்கூடியதல்ல, மாறாக கிறிஸ்துவுடனான அன்றாட உறவின் மூலம், குறிப்பாக நற்கரணை, ஜபம், திருவிவிலியம் மற்றும் தாழ்ச்சிமிக்க பணி ஆகியவற்றின் மூலம் கிடைப்பதாகும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மகிழ்ச்சியான தருணங்கள், போராட்டங்கள், பணிகள் மற்றும் துன்பங்கள் ஆகிய அருள் பணித்துவ வாழ்வின் ஒவ்வொரு சூழலையும் இறைவனை சந்திக்கும் இடமாக மாற்ற முடியும் என்றும், ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய மற்றும் தாழ்மையான இதயம் கொண்ட ஒரு அருள் பணியாளர் பிளவுபட்ட உலகில் அமைதி, இரக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் சான்றாக மாறுகிறார் என்றும் திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். மொசாம்பிக் நாட்டின் குவல்லிமானே மறைமாவட்ட ஆயரும் பெய்ரா பேராய மாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகியுமான ஆயர் ஒசோரியோ சித்தோரா அல்போன்சோ அவர்கள் ஜூன் 6 சனிக்கிழமை அன்று ஆயர் இல்லத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக் ஆயர் பேரவையின் தலைவரும் நம்புலா பேராயருமான பேராயர் இனாசியோ சாவ்ரே அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, மறைந்த ஆயரின் குடும்பத்தினர், கன்சோலாத்தா மறைப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் தனது ஜபங்களையும் ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகள் முழுமையாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மறைந்த ஆயரை ஆண்டவர் தம் வான் வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், மொசாம்பிக் திருஅவை மன்னிப்பு, நல்லிணக்கம் மற்றும் அமைதியை அறிவிப்பதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்துள்ளார். உயிருள்ள ஜபமாலை இயக்கமும் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் உலகம் முழுவதும் பரவியுள்ள இரு முக்கிய கத்தோலிக்க இயக்கங்களாகும். இவ்விரண்டின் தோற்றமும் வளர்ச்சியும் பிரான்சின் லியோன் நகரை சேர்ந்த பவுலின் மரி ஜாரிகோவின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையவை. உயிருள்ள ஜபமாலை இயக்கம் தொடங்கி 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஜூன் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் லியோன் உயர் மறைமாவட்டமும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகமும் சிறப்பு நிகழ்வுகளை நடத்தின. இதில் திருவிழிப்பு வழிபாடு, திருப்பலி மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இத்திருப்பலிக்கு கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே மற்றும் லியோன் பேராயரும் பிரான்சின் திருத்தந்தையின் மறைத்தூது கழகத்தின் தலைவருமான பேராயர் ஒலிவியே து ஜெர்மே ஆகியோர் தலைமை தாங்கினர்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.